சத்குரு சாயப் தேவ்புரி சா, சத்குரு சாயப் தேவ்புரி சா, சப் சந்தன சிர தாஜே, சப் சந்தன